0: ஆய் பிம்க அசுமத்திருக்கமாய் பார் விருக்கம் வணி எகலாங்கே அதி எகலாங்கே அஜீஸ் வந்த ஹகீம் வந்த ரஸ்கலாங்கே
1: திவை எஃப்எம் நோதி ஹெகே மெகாட்ஸ்